Et puis, pourquoi devons-nous construire des mosquées? Appelez à la prière. Et ici, à tout moment, vous entendez les notes, le azan. Pourquoi faire tout ça? Tout ce bruit, toutes ces mosquées à chaque coin de rue. Si chacun peut prier chez lui, si personne ne va à la mosquée prier, même sans empêchement. Boki, benen bi nak moy sunu doxalin buñ ko xolé dañuy wara lajjat sunu bop ndax nit lu muy def dafa wara xelu lutax ñuy tabax jakk lutax ñuy nod yi nga gis ño xam 3h du matin rek commencé nañu nod ba becc ak bi yapp dañuy nod hayya la sala ñew len julli wa mais lan la nit di tabaxé jakk yu bari yi nod yu bari yi te kenn du dem julli ci jakk yi ben sapé bu mat rek mënoko kenn ku nek da ngay julli ci sa kër té fekk amo ben nga cher frère soyez assidus aux 5 prières à la mosquée éveillez à la prière médiane tenez-vous avec humilité et concentration devant Allah dit le verset 239 sourate baqara la vache bok hafidhu ala salawat yalla mune na ngeen sam seni julli julli len ko ci waxtu ya julli ke nek yalla beugé wassalatil wusta tengen sam julli wusta gi wa qumu lillahi qanitin te su ngeen de julli na ngeen tewlu yalla toroxlu len yiglen sen borom seigneur aide nous à te glorifier à t'exprimer notre reconnaissance à t'adorer comme tu le mérites de façon la plus parfaite اللهم عنا على ذكرك وشكرك وحسن عبادتك منيان يالله سبحانه وتعالى مديمبالي نيو تي ديكا جام ديكا تود ديكا باك ديكا كان وشكرك اك ديكا سانت نديمبالي نيو تي حسن عبادتك ديلا جامو جامو يندي غنا رافيت ديلا كا جامو تي بونكو الاسلام يي واي ديلا كا جامو تي سونو بيب جيف بونوي جيف تي سونو دوندي لولو يالا مان نكا يوم نكا يال نانو كو ديفال